0: பைய பரிய பைய பரிய பாய
1: பௌடி நௌதரா நிரங்கார ஹை நாய லை நரக ந ஜாய ஜியோ பிண்ட சப் திஸ்தா தேகா ஜே ஆஹ கவாய ਜੇ ਲੋੜੇ ਚੰਗਾ ਆਪਣਾ ਕਰ ਪੁਨੋ ਨੀਚ ਸਦਾਈਐ ਜੇ ਜਰਵਾਣਾ ਪਰ ਹਰੇ ਜਰ ਵੇਸ ਕਰੇਂਦੀ ਆਈਐ ਕੋ ਰਹਿ ਨਾ ਭਰੀਏ ਪਾਈਐ ਕੋ ਰਹਿ ਨਾ ਭਰੀਏ ਪਾਈਐ।